0: பாச பாதமட்ட சீதா சீதா பாத்ரே விதாசா உதே ஹதை பனஹட அனுக்ரஹய
1: ஃப்ரெஷ் கியானே அபே கேமட பீமட விதரக் சீமாவுனு தயக் நெவி ஏக அபே ஜீவிதேம கொடசக் ஹம தவசக்ம ஃப்ரெஷ் வென்ன ஃப்ரெஷ் விதியட ஹிதன்ன கீல்ஸ் லைஃப் ஏகம ஃப்ரெஷ்
2: பரம்பரா கணனாவக் அபி உபவ பலகன் போவா இஹா மெஹா நுபெனன பித்தியக் அதுலி திபுனு அபே நாமய உசஸ் தத்வய உப உபே ஜீவிதே தரம் விஸ்வாசகலா தினென் தின தாக்ஷணய ஆரக்ஷாவ இஹல நம்பமின் பிரமித்திய சாதிக கல கிமி ரெகவரனே ஜாதிக சுரக்ஷிதகரணய கலமி ஃபைன் ஷீல்ட் பர்பிள் வயர் தென் விலந்த புலே
3: ஹாய் காய்ஸ் மே கதாவ கலின் ஆல நட்டம் பக்கேவட வடக் මේ තමයි පරණ ජෙනරේෂන් එකේ ටැක්සි ඇප් අඬවන My Ways.
4: මේක ඉතින් තවත් ටැක්සි ඇප් එකක් නේද?
3: අන්න කටවරද්ද ගත්තා. 126 කියලා ප්‍රොමෝ කෝඩ් එක දාලා My Ways එකෙන් බුක් කරන පළවෙනි රයිඩ් තුනටම 150 ගානේ රුපියල් 500 වෙනකන් ඕෆ්. අනික මොන රයිඩ් එක ගියත් ගෙවන්න තියෙන ගාණ අඩුයි.
5: අඩුයි?
3: අඩුයි තමයි බල. පේන්නේ නැද්ද බලපු

சதகம் சேத சியலு அகுசல்வளின் துருவே நிதர குசலே யதியமாத் இன் தமாகே சித பிரிசிந்து கரக்கனியமாத் சியலு புதுவருங்கே அனுஷாசனாவாயே.